0: സെൻസസിന്റെ ഒന്നാം ഘട്ടത്തിൽ വീടുകളുടെ പട്ടിക തയ്യാറാക്കലും വീടുകളുടെ സെൻസസും നടത്തും. നമ്മൾ ഓരോരുത്തരുടെ വീടിന്റെയും കണക്കെടുക്കും. വരൂ, നമ്മുടെ പങ്കാളിത്തത്തോടെ ഇത് വിജയിപ്പിക്കാം. എല്ലാ വ്യക്തികളും ചേരുക, എല്ലാ കുടുംബങ്ങളും പങ്കുചേരുക. രാജ്യം മുന്നേറട്ടെ. സെൻസസ് 2027, നമ്മുടെ സെൻസസ് നമ്മുടെ വികസനം.
1: பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

0: வணக்கம் வணக்கம். கதோடு பேசலாம் நிகழ்ச்சி இன்று உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ராஜ்மோகன். தமிழ் ப்ரோக்ராம், தமிழ் தெரிஞ்சவங்க பேசுங்க. நம்பர் சொல்லட்டுமா? 0474293111. நேர்களை, நம்ம ரேடியோ பாட்டு இப்படி நம்ம எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, சினிமா சம்பந்தமான ப்ரோக்ராமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த வாரம் முதல் விஷயமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 72வது நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட். மறுபடியும் மம்முட்டி சார், அவருக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, அதாவது கிளீன் ஸ்வீப்னே சொல்லலாம். சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படி நிறைய அவார்ட்ஸ் அப்படி அவங்க வாரி, அதாவது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, மம்முட்டி சார் வந்து பெஸ்ட் ஆக்டர், அப்புறம் ஸ்க்ரீன் பிளே வந்து புஷ்பா படத்துக்கு கிடச்சிருக்குங்க. அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிவி பிரகாஷ், ஃபீமேல் ஃபிலிம் பிளேபேக் சிங்கர் நம்ம வைக்கம் விஜயலட்சுமி அம்மா. அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். படம் வந்து அமரன், அதாவது டைரக்டர் வந்து ராஜ்குமார் பெரியசாமி. இப்படி எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மக்கள் தான், அதாவது சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நம்ம காலர் வந்துட்டாங்களான்னு பார்ப்போம். வணக்கம். கால் கனெக்ட் ஆகவில்லை. நேர்களே, நான் வந்து இந்த அவார்ட்ஸை பற்றி சொல்லிக்கொண்டிருந்தேன். மக்கள் வந்து நம்ம தமிழ் சினிமா, தமிழ்னு சொல்லக்கூடாது, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு முறை அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது. காலர் வந்தாச்சு. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஆ வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: ஹலோ.
0: ஆ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என் பேர் ஷீனா.
0: ஷீனா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் கடப்பாக்கடையில இருந்து அங்க கூப்பிடுறது.
0: கடப்பாக்கடை, ஓகே. ரேடியோ ஆஃப் பண்ணிருங்க.
1: சொல்லுங்க. எங்க கடை? தங்கச்சேரியில இருக்கு, பூக்கடை.
0: பூக்கடை, ஓகே.
1: ஹலோ.
0: ஆ, இருக்குறது வந்து கடப்பாக்கடையில இருக்கீங்களா?
1: கடப்பாக்கடையில நான் வேலை செய்யற கடை.
0: என்ன பாடல் கேட்டிருக்கீங்க?
1: எனக்கு மெல்ல திறந்த கதைகள வா வெண்ணிலான்னு சொன்ன பாட்டு.
0: வா வெண்ணிலாவா? ஓகே ஓகே, போட்டுருவோம்மா. கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம்.

0: நாள் 25th டெத் ஆனிவர்சரி இன்றைக்கு. அவரை மறக்க முடியாது. தமிழ் சினிமாவில் உள்ள உலக சினிமாவே அவரை மறக்க முடியாது. அவர் அருமையான ஒரு நடிகர். அவரோட நினைவு நாள் இன்றைக்கு. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ அன்பு சகோதரரே, மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா போகுது. எப்படி வீட்டில் விசேஷம் எல்லாம் சிறப்பாக நடந்ததா?
1: நல்லபடியா முடிஞ்சது. நல்ல வேர்ல்டு ரெக்கார்ட் ஆகி போச்சு.
0: என்னாச்சு கூட்டமா?
1: யூடியூப் வாட்ஸ்அப் செய்தியில எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுச்சாங்க.
0: அப்படியா? என்னாச்சு?
1: ஒரு ஐஸ்கிரீம் சண்டை வந்துச்சு.
0: அது உங்க வீட்லயா?
1: ஆமா ஆமா ஆமா, நம்ம வீடு தான்.
0: மாப்பிள்ளைக்கு
1: மத்தியான சாப்பாடு கொடுக்கும் போது மூணாவது பந்தி என் பையன் மருமகள் உட்காந்து சாப்பிட உட்கார்ந்து இருக்காங்க.
0: சரி,
1: அப்ப இவங்க கேட்டரிங் சர்வீஸ் பண்ண பையங்க ஸ்பீடா வேகமா சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இலை, அதாவது இலை நம்ம உட்கார்றதுக்கு நம்ம சைட்ல தான் சோறு வைக்கணும். அவங்க திருப்பி பரிமாறுறாங்க.
0: திருப்பி பரிமாறது
1: தப்பு, அது கரெக்டான செயல் அல்ல.
0: சரி,
1: அப்ப பையங்க கேட்டிருக்கேன், ஏன்னா இப்படி என்ன செய்யறீங்க, வேணா சாப்பிடலாம் எழுச்சி போ அப்படின்னு
0: இருக்கான்.
1: அது கஷ்டம்.
0: சரி,
1: அப்புறம் சொல்லிருக்காங்க தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க எல்லாம் சின்ன முடிக்கைக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அது கொஞ்சம் கஷ்டத்தை காட்டு. அப்போ என் பையன் டக்குன்னு எழுச்சிட்டான். அவன் எழுச்சோடனே பையன், எங்க அண்ணன் தம்பி பையங்கள ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே எழுச்சிட்டாங்க. அப்போ என் அண்ணன் பையன், ஒரு பையன் சிவகுமார், தூத்துக்குடி பையன்.
0: சரி,
1: அவன் மைனி தானே அப்படின்ட்டு புது பொண்ணுட்டு மைனி தானே அப்படிங்க கிண்டல் காலையா அவன் பேசிட்டு வந்திருக்கான். பேசிருக்கும் போது, என்ன மைனிங்க சாம்பார் சோறு போட்டிருக்கீங்க, எங்க ஒரு அண்ணன் கறி குழம்பு எடுத்து சாப்பாடு வச்சிருக்காங்க, நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு கிண்டல் காலையா
0: பண்ணிருக்கான்.
1: அதான் இந்த பையன் கொஞ்சம் நோட் பண்ணி
0: வச்சிருந்திருக்கான்.
1: திரும்ப இங்க வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்ச பண்ணுங்க ஐஸ்கிரீம் பரிமாறும்
0: போது வச்சிருந்தீங்க விசேஷம்.
1: இருக்கலாம்.
0: அப்பா ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி கேட்டரிங் பசங்கனால உள்ள பிரச்சனை தான் இது பெருசா ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும்.
1: அது நம்ம கேட்டரிங் கூட சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம பையனோட ஃப்ரெண்டுங்களா இல்ல.
0: சரி சரி சரி சரி,
1: கேட்டரிங் பையன் கூட சொல்லி அதை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க. கேட்டரிங் பையன் சொல்ல முடியாது அதெல்லாம்.
0: நான் கூட போன வாரம் பேசும்போது ரேடியோ சொன்ன குளத்துல என்ன நடக்குதுங்க, கல்யாண வீட்டுல தகராறு நடக்குது, பல இடங்கள்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னு நான் சொல்லி நானும் பேசினேன் ரேடியோ. ஆனா உங்க வீடுங்கிற வாரம் என்ன தெரியாது, நீங்க இப்ப நேரில் சொல்றீங்க. ஆனா ஒரு விதத்துல நல்லதாங்க, நீங்களே பேசி நீங்க ரேடியோ மூலமா மக்கள் மத்தியில் தெரியும் என்ன நடந்துங்கிற வாரம் யாருக்குமே தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி மறுவீடு போகும்போது பிரச்சனை, ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது பிரச்சனையா இருந்திருக்கு, அவ்வளவுதான்.
1: என்னங்க
0: அந்த பிரச்சனை உங்களுக்குள்ள முடிச்சுக்கிட்டீங்க? ஓகே,
1: வாழக்கூடிய பிள்ளைங்க, வாழக்கூடிய பிள்ளைங்க, வாழ்க்கை தொடங்கக்கூடிய பிள்ளைங்க, அவங்களுக்கு மேலும் கஷ்டத்தை ஏற்படுது.
0: காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, சந்தோஷம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதை வச்சு நான் வேற கேட்டுருக்கேன், குருவாயூர்

0: இதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டில் பிரச்சனை வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சண்டை வந்துருச்சு. கடைசியில் பொண்ணு பொண்ணு வீட்டு போயிட்டா மாப்பிள்ளை வீட்டு போயிட்டா அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. அப்படிங்கிற போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இருந்தாலும்
1: அவங்களுக்கு அது புரியல.
0: ஆமா ஆமா ஆமா.
1: இல்ல வந்தவங்க யோசிக்கணும், நம்ம குழந்தை வாழ விடுறதுக்காக வந்திருக்கோம், நம்ம குடியமர்த்ததுக்கு வந்திருக்கோம், அந்த பிள்ளை வாழ விட்டுட்டு நம்ம நல்லபடியா போனோம், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், அந்த நினைப்பு அவங்களுக்கு இல்லாம போச்சு.
0: சரி விட்டுருங்க, நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை ஆயிடுச்சு, அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான், நம்ம குழந்தை நம்ம குழந்தை நம்ம வீட்டு குழந்தை
0: நம்ம வீட்டு பிள்ளை அதான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு. ஹலோ வணக்கம். வணக்கம்.
2: எங்க உங்க அம்மா? ஐயா உங்க அம்மா தனலட்சுமி.
0: சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்குங்களா? நான் கேள்விப்பட்டேன் ஐயா சொல்லும் போதான் அதாவது உங்களுக்கு டைம் அதாவது எக்ஸீட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீங்க பேசட்டும். இந்த ஐஸ்கிரீம் விஷயம் கொல்லத்தே ஒரு குழுக்குழுக்குன ஒரு விஷயம்.
2: ஆமாம்பா நல்லா இருக்கப்பா. அந்த அந்த பிரச்சனை பத்தி சொல்லாதடாப்பா, அது வேண்டாம்.
0: சொல்லக்கூட மறந்துருவோம்.
2: இன்னும் நடக்க போத காரியம் விஷயத்துல இல்ல.
0: அண்ணாமலை
2: பாட்டு போட ஐயா.
0: கண்டிப்பா கண்டிப்பா போட்டுல சந்தோஷமா இருக்கு. ஒண்ணுமே நடக்கல, நல்லதே
2: நடக்கல. எனக்கு கணவன் தனலட்சுமி வண்டியில ஓத பாட்டு போடும்.
0: சரி சரி, இப்படிதான் இருக்கணும். அதாவது ஒரு விஷயம் நடந்து மனசை போட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்க கூடாது, நம்ம சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம
2: அது சொல்லி
0: கொடுக்கணும்.
2: உஷாராயிட்டு இருக்கல தனலட்சுமி
0: அது கரெக்ட். சூப்பர். உங்களை மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு வீட்டம்மாவும். அதான் உண்மையில வந்து அவர் மனசோடஞ்சு போனாலுமே
2: அது கிடையாது. அப்படிப்பட்ட பொம்பளையெல்லாம் கிடையாது. நூற்றில் ஒன்றுதான் கிடைக்கும்.
0: நீங்க எல்லாம் நல்ல ஒரு எக்ஸாம்பிள்மா. அதாவது நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை நீங்க தான் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவத இருக்குமா. அதை வந்து சந்தோஷம் யாருக்கும் வேற அங்கிட்டு ஒன்னும் கிடையாது. நிம்மதியா இருங்க. சந்தோஷம். கூப்பிட்டோம். மிக்க நன்றி.

0: நல்ல ஒரு பாடல் உண்டு கேட்டு ரசித்தோம் நேரங்களே. இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து தூக்கத்தை கெடுத்துட்டு நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசி நேரம் சண்டை போட்டாங்க, ஜெய் வின்னிங் டீமும் லூசிங் டீமும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதாங்க, எல்லாமே பொறுத்து போய் தான் ஆகணும். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பாப்பா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லு சரவணா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: இப்ப யாவது வர்றது இல்லையோ?
1: களி இல்ல சார்.
0: அப்படியா? முடியல.
1: 2 மாசம் ஆயிடுச்சு. ஒத்தல் குறைஞ்சிருச்சு. இப்ப வந்து பிளட் குறைவு.
0: அப்படியா?
1: இன்சூரன்ஸ் போயிட்டு வந்துச்சு ஆஸ்பத்திரிக்கு.
0: சரி.
1: தலை சுத்து இருக்கு.
0: ஓ ஓ, அதான் நான் பாப்பேன். நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அன்னைக்கு அப்ப வேற ஆள் உட்கார்ந்து இருக்காரு இப்ப வியாபாரத்துக்கு அங்க. சொல்லுப்பா, வேற என்ன விசேஷங்கள்? எப்படி போகுது? ஆமா, சூப்பர். என்ன
1: ஜனவரி 11-ஆம் தேதி ரிலீஸ் ஆகுனது.
0: சரி சரி.
1: நான் ஜானகி அம்மா பாட்டு கேட்டிருக்கேன்.
0: ஜானகி அம்மா இன்னும் யாருமே மறக்கல. ஒரு வாரம்
1: இந்த பாட்டு வந்து ஒரே பாட்டுல 3 கதாநாயகிகளுக்கு வேண்டி பாடியிருப்பாங்க.
0: சரி சரி சரி. என்ன படம் அது?
1: மகளிர் மட்டும் படத்துல.
0: மகளிர் மட்டும். ஓகே ஓகே ஓகே.
1: 3 வெரைட்டியான குரல் பாடியிருப்பாங்க.
0: ஆமா ஆமா. ரேவதி இருப்ப. ரேவதி ஊர்வசி.
1: ரேவதி ஊர்வசி ரோகிணி.
0: ரோகிணியா? ஓகே ஓகே ஓகே ஓகே. சரி, கேப்மா நம்ம பாடல்.
1: சரி கேப்.
0: ஓகே, கூப்பிட்டு மிக்க நன்றி.

0: நல்ல ஒரு பாடல் ஒன்று கேட்டு ரசித்தவர்களே, ஒரு வழியாக ஃபிஃபா 23rd 2026 முடிஞ்சது. இதோட ப்ரைஸ் மணி, அதாவது வின்னிங் டீம் கிடைச்ச ப்ரைஸ் மணி கேள்விப்படும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா 478 கோடி ரூபா வின்னிங் டீம் கிடைச்சிருக்கு. அப்புறம் இனி 2030 அடுத்தது எங்கே நடக்க போகுது, அடுத்த எங்கே வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது டேட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. June 8 ஆரம்பித்து July 21 தான், இதே டைமிங் தான். இது வந்து மல்டி கான்டினல் டூர்னமெண்ட்டாக இருக்க போகுது. மொரோக்கோ, போர்ச்சுகல், ஸ்பெயின் அவங்க தான் இது கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த முறை. ஓகே, இனி வரும் வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் தான் சவுதி அரேபியா 2034 அப்படி பிளான் பண்ணிட்டாங்க இப்போவே ஃபிஃபா. அது மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் வந்து அடுத்த 2030 வந்து ஃபிஃபாவோட 100th year செலிப்ரேஷன். அப்போ ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் இந்த முறை. ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க நண்பா, எப்படி இருக்கீங்கண்ணே?
1: நல்லா இருக்கும். உங்க பேர சொல்லி?
0: அதான் நம்ம பேரை சொல்லி நல்லா இருக்கீங்க. ஓகே.
1: ஆமா சார்.
0: எப்படி போகுது வேலையெல்லாம்? ட்ரோலிங் பேண்ட் வேற
1: ட்ரெயின் மாதிரி பெட்டிகளுக்கு அப்படி போயிட்டு இருக்கு.
0: இன்னும் 10 நாள் தான். நீங்களாம் அப்படி பணத்துல அப்படி என்ன சொல்றது, உங்க கையில அப்படி ஒழுக போகுது பணம் மழை. ஆமா, 30-34 எடுத்துருவாங்க, அப்புறம் அப்புறம் உங்களை எல்லாம் கையில பிடிக்க முடியாது. எப்பயுமே கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கு, இந்த முறை பேன் சமய நேரமும் நமக்கு நல்ல மீன் கிடைக்குது பரவலாம. அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சாகரை தான்.
1: என்ன
0: படம்,
1: சினிமா படம் பாட்டுக்கே, நாட்டுப்புற பாட்டு பாட்டு கேட்டிருக்கேன்.
0: தரேனாங்களா?
1: ஆமா தாரே, நாங்க அடி எடுத்தாங்க. பரவாயில்ல, அந்த புள்ள நல்லா கரெக்டா எடுக்குது. பரவாயில்ல, ஒரு மார்க் கொடுக்கலாம்.
0: சரி, அப்புறம் இனி எங்க அப்படி நம்ம கேம்ப்ல போயிட வேண்டியதானா? வேலை முடிஞ்சதா?
1: சரி, எனக்கு கொஞ்சம் கிடக்குது, யாவரம் ராத்திரி ஆயிரும்.
0: அப்படியா?
1: ஆமா சார், நம்ம இன்னைக்கு சாயங்காலம் பிள்ளை காலேஜ்ல அங்கேயும் வருவாங்க, அவங்கள வாங்கிட்டு போவாங்க.
0: சரி சரி, உங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் என்ன, வேலையை விட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் உங்ககிட்ட தான் வாங்கிட்டு
1: போவாங்க. ஆமா சார், ஆமா.
0: சரி சரி, பாத்துக்கோங்க. சரி, சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனதுல. இதோ இருக்கிறது நீங்க பிரம்மண பாடல்.

0: அருமை அருமை அருமையான பாடல் ராமராஜனே, சூப்பரான சாங்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்தது கேட்பதற்கு. ஓகே, நான் வந்து வேர்ல்ட்கப்பை பற்றி சொல்லிக்கிட்டேன். இந்த முறை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் எவர்னே சொல்லலாம், க்ளோசிங் செரமனி நீங்கள் எல்லோரும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அதாவது ப்ரீ மேட்ச் க்ளோசிங் செரமனி, அது வந்து 90 நிமிஷம் இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது அந்த ஃபங்க்ஷன். அதுலேயும் குறிப்பாக ஒரு அமெரிக்கன் ஆக்டர், ஃபிலிம் ப்ரொடியூசர் டாம் க்ரூஸ், எல்லாருக்கும் தெரியும் அவர், பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்து சூப்பராக பேசினார். ரொம்ப ப்ரெசன்டேஷன் அருமையாக இருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன். மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் டைம் எவர்னே சொல்லலாம், ஹாஃப் டைம், ஹாஃப் டைமில் வந்து ஒரு ஷோ நடந்தது, அதை பற்றி பேசுவோம். ஒரு கால் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். ஆ, சொல்லுங்க நண்பா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அதான், உன்னை பற்றி என்ன பற்றின்னு ஒரு பாடல் இப்போ கேட்டிங்களா இல்லையா? சூப்பராக இருந்தது இல்ல அது?
1: சூப்பராக இருந்தது.
0: சரி சரி,
1: அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நாலு வாரமா சும்மா.
0: சந்தோஷம். சொல்லுங்க, எப்படி பிடிச்சுன்னு நீங்க எப்படி கட்டுப்படுத்துனீங்க உங்களை? இல்ல, உங்க காலை கட் பண்ணமா நீங்களா கையை கட்டி வச்சுக்கிட்டீங்களா, என்ன செஞ்சீங்க?
1: நான் கூப்பிடல.
0: சரி, சந்தோஷம்.
1: நேரம் கூப்பிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான்
0: இருந்தேன். ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் பேசினாங்க இருந்தாலும், இடையில கொஞ்சம் தமிழ் மலையாளம் தெரிஞ்சு, தமிழ் மலையாளம் மிக்ஸ் பண்ணி பேசினாங்க. நல்லா பேசுறவங்க கூட பேர் பேசினாங்க. சொல்லும் போது
1: எனக்கு ரொம்ப கேக்குறது புரோகிராம்
0: நாம நிறைய பேர் பேசுறது, அவங்க இந்த ப்ரோக்ராம் பேசுறவங்க அதில் பேசுறாங்க, நிறைய கேட்பேன் நான் வந்து. நான் அப்புறம் இங்கே வந்து என்னோட கருத்து நான் வந்து கண்டிப்பாக ரேடியோவில் சொல்லிகிட்டே போவேன். எங்கள் மேம் இருக்காங்க, எங்கள் மேம்கிட்ட வந்து சொல்லுவேன், அந்த ப்ரோக்ராமில் அவர் பேசினார், அதை கண்டக்ட் பண்ண ஆர்ஜே பார்த்து அவர்கிட்டையும் சொல்லுவேன், எங்கே நீங்கள் அதை பேச நல்லா இருந்து அப்படிம்பேன். அப்போ அதனால நல்லது. அப்புறம் அது சூப்பராக விளையாண்டாங்கல்ல,
1: அதாவது
0: என்னை பொறுத்தவரையில் நம்மெல்லாம் வந்து வீட்டில் டிவியில் உட்காந்து படம் பார்த்தோம். மெஸ்ஸி கிரவுண்ட்ல நின்றுகிட்டே படம் மேட்ச் பார்த்தாரு, நின்றுகிட்டே இருந்தாரு, அவர் பாலே தொடல.
1: அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து பெனால்டிக்கு போறதுக்காண்டி விளையாடிட்டு இருந்தாரு.
0: இதெல்லாம் நம்ம பேசுறதுதாங்க. ஆனா மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா, முடிஞ்சா இன்னொரு முறை எங்க ஹைலைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் தலைவர் நின்றுகிட்டே தான் இருப்பாரு. மெஸ்ஸி மெஸ்ஸியும் பாங்க, அவர் நின்றுகிட்டே தான் இருக்கு, நின்று இப்படி பாலை பாத்துக்கிட்டே மேட்ச் பாக்குறாரு கிரவுண்ட்ல நின்று.
1: விளையாடவே
0: இல்லங்க அவங்க தாங்க. இந்த அதாவது 90 மினிட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, பால் கொடுக்கவே இல்லை, அவங்களுக்கு தொடவே இல்லை. அருமையா விளையாண்டாங்க ஸ்பெயின், சொல்லிதான்.
1: 18 டார்கெட் ஸ்பெயின் அணி பண்ணிருக்கு, அர்ஜென்டினா 0 தான் டார்கெட். ஒரு ஷாட் போலும் கோல் போஸ்ட்க்கு அடிக்க தொடவே
0: இல்லை, ரொம்ப கொடுக்கவே இல்லை. ஒரு ஒன் சைடு கேமாவே இருந்தது.
1: ஆனா அந்த அர்ஜென்டினா கோல் சரியான கோல் இல்லைன்னா 5 கோல் 6 கோலுக்கு வின் பண்ணிருப்பாங்க ஸ்பெயின்.
0: ஆமா ஆமா, நம்மளும் விடிய விடிய உட்காந்து நம்ம மேட்ச் பாக்குறோம்ல இல்லையா, 12:30 to 4:30 உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தோம்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: பாடல் சொல்லுங்க.
0: ஓகே, நீங்க பாடல் இதோ வருகிறது.

0: நல்ல பாடல் நேயர்களே, நான் வந்து ஹாஃப் டைம் ஷோ, அதாவது மேட்ச்சில் நடந்தது யாரும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் மிஸ் பண்ணுறவங்க முடிஞ்சால் சோஷியல் மீடியாவில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதாவது க்யூன் ஆஃப் வேர்ல்ட் கப்னு தான் அவங்கள அழைக்கப்படுகிறது. அதுலேயும் குறிப்பாக 2010 வந்து வக்கா வக்கா திஸ் டைம் ஃபார் ஆஃப்ரிக்கான்னு ஒரு சாங் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அப்பா அருமை அருமை. இன்னும் அந்த பாட்டு கேட்டால் நம்ம மனசில் இடம் பிடிக்கக்கூடிய பாடல், ஒரு ஒஃபிஷியல் சாங், ஃபிஃபாவோட ஒரு ஒஃபிஷியல் சாங்காகவே இருக்குது. 2010 வெளிவந்த பாடல். இந்த முறையும் அதே லேடி, அதாவது 49 வயது அவங்களுக்கு, ஷக்கீரா. அவங்க வந்து அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி ஒரு சங்கர் படம் பார்த்த ஒரு திருப்தி அந்த ஆஃப் டைமில். அந்த அளவுக்கு செட்டிங்ஸும் கம்பீரமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, கூட பசங்க, குட்டி பசங்க டான்ஸ் பண்ணாங்க, நைஜீரியன் பசங்கன்னு நினைக்கிறேன். அருமையான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். மேட்ச் பார்த்து கொஞ்சம் டிஸ்பானமோ இல்லையோ, பட் இது வாட்சிங் வர்த்து. அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது இந்த டான்ஸு. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சால் சோஷியல் மீடியாவில் இன்னொரு முறை பாருங்கள். அந்த பாடல் அருமையாக இருந்தது. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மியோ சொல்லுங்க, எப்படி
1: போகுது?
0: நல்லா போகுது, நல்லா போகுதுமா?
1: நாய்க்குட்டி சம்சாரம் எல்லாருக்கும் சௌக்கியமா?
0: நாய்க்குட்டிக்கும் சம்சாரத்துக்கும் எல்லாம் சௌக்கியம், சுகம். அங்க எத்தனை பூனைக்குட்டி? பூனைக்குட்டி எத்தனை கிடக்கு இப்ப? நாலா அஞ்சா?
1: எனக்கு என்னைக்கு
0: ஐயோ, என்னாச்சு, யாரும் குடுத்துட்டீங்களா? இல்ல
1: பிச்சை எல்லாம் போயிட்டாங்க.
0: அப்படியா? ஏன்னா நாலு இருந்துட்டீங்களா முதல்ல?
1: நாலு பதினஞ்சு பதினாறு பூனை இருந்தாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க.
0: எல்லாம் ஓடி போயிருச்சுன்னா சாப்பாடு போட மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன்
1: நீங்க. ஐயோ, சாப்பாடு நீ வாங்கிதான், அந்த சாதம் போட்டு தான் கொடுக்கிறது.
0: அப்படி இருந்தோம், ஓடிடுச்சோ?
1: ஓடிட்டாங்க. ஆம்பூனை எல்லாம் ஓடிட்டாங்க.
0: ஆம்பூனை எல்லாம் ஓடிடும். சரியா, மத்த எல்லாம் இங்க கிடக்குங்கிறீங்களா?
1: எனக்கு வந்து அந்த ஜானகியம்மன பாட்டு தான் வேணும். மச்சான பாட்டுங்கள பாட்டு
0: போட்டுலாமா?
1: போடுங்க போடுங்க, கேட்கட்டுமா?
0: சரிம்மா சரிம்மா, கேளுங்க. இதோ வருகிறது பாடல்.

0: நல்ல பாடல். நேர்களே, நீங்கள் சண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி எல்லாருமே. ஆனால் ஆக்சுவலி அன்னைக்கு பார்த்து லார்ட்ஸில் ஒன் டே கிரிக்கெட் நம்ம மேட்ச், அதாவது நான்லாம் 3 மணிக்கு உட்காந்தவன், மறுநாள் காலையில் 4 மணிக்கு தான் எந்திரிக்கணும் டிவி முன்னாடி இருந்தேன். இவ்வளோ பிஸியாக நம்ம டிவி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் சில அப்டேட்ஸ், நம்ம வந்து மீடியாவோட வளர்ச்சியை பற்றி பாராட்டி தாங்க ஆகணும். ஏன்னா இந்த மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சு மேட்ச் பார்க்காம தூங்கினவங்களுக்கெல்லாம் காலையில் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது இந்த நியூஸ் வந்தது பாருங்கள். 4:30 மணிக்கு தான் கப்பே ப்ரெசன்டேஷன் நடக்குது. அதுக்குள்ளே கவரேஜ், இந்த மீடியாங்கிற டூல் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான டூலுங்க. ஒரு காலர் வந்துட்டார், யாரும் பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஆ வணக்கம்மா, சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். யாருன்னு
1: தெரியுதா சார்?
0: ஆ, நம்ம ஜீவிதாம்மா.
1: இல்லையே.
0: இல்லையா?
1: பிறந்தநாள்
0: வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ஜோஸ் இன் அட்வான்ஸ். ஓகே, அடுத்த. நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா.
1: நிறைய
0: ப்ரோக்ராம் முடிகிற நேரத்தில் கூப்பிட்டுருங்களேன். மீடியாங்கிற டூல பத்தி சொல்லி கொண்டிருந்தேன். அது வந்து மக்கள் மத்தியில வந்து காலையில நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது இந்த நியூஸ் தெரியுது. அப்ப நம்ம எத்தனை மக்கள் வேலை பாக்குறாங்க நீங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து சர்வீஸ், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த சேவைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க கூடியது. ஓகே, ப்ரோக்ராம் முடியோட நேரம் வந்துருச்சு, நானும் கிளம்பு நேரம் வந்துருச்சு. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை. நன்றி, வணக்கம்.